ஷனிதா ரசவித கலாவ சாயத்திய சினிமாவ வேதிக்காவ சங்கீத எக்தேன் பூரசம்சுவ ஷனிதா ரசவித சேம ஷனிதாவுக்கு பிறவருவே குலாட்ட சிங்கள சுதேசிய சேவேன்.